0: லக்ஷ்மன், சீதா, ஹரா, லக்ஷ்மன்.
1: அப்னே மன் மே பாந்தி பாந்தி கே விசார் கர்த்தே, ஸ்வயம் கு பாபி ஓர் அபராதி மானதே ஹுயே, ஷோகாகுல் சுமந்திர கிசி பிரகார் அயோத்யா பஹுஞ்சே. நகர் மே பிரவேஷ் கர்த்தே சுமந்த் ஐசே சக் ஜாதே ஹே மானு கிசி கி ஹத்யா கர்கே ஆயே ஹூ. உன்ஹோனே சாரா தின் எக் பேட் கே நீச்சே பைட்கர் பிதாயா.